இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை.
1: வருவாய் பெருக்கி ஊறு நீக்கி செயல்படுவோனே வல்லவன்.
2: A good leader widens revenue sources, promotes wealth, and removes all hurdles to prosperity.
0: அன்பறிவு தேற்றம் அவா இன்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு.
1: அன்பு அறிவு தேர்ச்சி பற்றின்மை உடையவனே தெளிந்தவன்.
2: Entrust high responsibilities to people with these traits. A heart filled with love, a discerning mind, decisiveness, and the lack of greed.
0: எனை வகையான் தேரிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர்.

0: இவ்வகை தேர்ச்சி பெற்றவரும் செயலாற்றலால் வேறுபடுவர்.
1: Even those selected carefully after multiple tests may be found inadequate in actual performance.
2: இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல்.
0: ஒருவரின் செயல் திறம் அறிந்து பணியை தர வேண்டும்.
1: Entrust jobs only to people with the appropriate skills and the needed means.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள், நல்ல செய்தபோதும் நன்மை தரும், தீய செய்தபோதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமலானும் போடி நீனே தென் வந்த பயிறு கடினு உங்கள் தந்தைய நான் இருந்த பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல கால புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணிய சொன்னார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறி நை நடி மேவியார பல திருமினி செலுத்தார் தமிழ்நாடு கல்வி சிறந்தார் தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்தார் தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகினைகள் தந்தவா புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றியாலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்நாதனும் பொறி நீலே இந்த தென் வந்த பயிர கதி நீலே எங்கள் தந்தைய நடந்த பேச்சின் ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கு தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாயிருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

சித்திக்கு மசன் கொத்து மணிமுத்தை மணிமுத்து மணிமுத்தா கவை சுத்தம் அகம் நின்றாலம்பாய் கொஞ்சம் பொழுந்தால் போலாய் பங்கு தயின்றி காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும்.

0: நெசம் நெஞ்சு முத்தமிழ் புலவை அன்று நிறைந்த என்று கண்டா ஆவ மன்னர் வந்த அன்னைக்கும்
1: அன்னை.

பிண்டிக்கண்டோ இல்லை கேப்பா மாலிக்கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மலி வாங்கி மாறி செல்வோம் பின் வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அதுவும் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே பை சொல்லவி எல்லாம் படிகத்த பழவிட்டல் சொல்லக்கூ சரியா செய்யல சோ சோ சோ சோ

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை அங்கு வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெருக்குடன்னமாகும். சம நேரத்து ஒன்று குட்டி கஞ்சண்டு நேரத்து அண்ணன் குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி வெளுப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிற வேற்றுமை இல்லை, என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா, இதைத்தான் எழுதுவியா?

0: அவதான்
1: யாரே
0: தாய் கிழவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

தேசம் என்ற தோல் கொட்டவும், எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கொட்டவும், தனி காலிலே மன்னிகள் பல நாட்டின வந்து பக்தி நமக்கேறிய போல் கொள்ளுந்தே, நம்மள் வேண்டுவது மேற்கொண்டே காயத்தேவோ எல்லா காயத்தேவோ ஆயம் கல்வி சாலைப்போம், ஓய்வு செய்வோம் தலை சாய்ந்த செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: Esprimde tår, godt og vondt. Jeg vil bare være esprimde tår, godt og vondt, når han rik.
1: ஹாய், நானு பறக்கணும். என்கிட்ட கொடுதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன?
2: நீ
1: பயப்படவே வேண்டாம், நாங்க ஒண்ணு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
1: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
3: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
2: பை.
1: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
3: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
1: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
2: பாவம், இது யாரோட கிளி குஞ்சோ?
1: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
2: உங்க வீடு எங்க இருக்கு?
3: மரத்துல.
2: எந்த மரத்துல?
3: ஒரு பெரிய

0: என்ன ஒரு பெரிய மரமா?
1: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
0: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
2: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு, இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஆ,

0: என்ன பண்ணுவே தெரியாது.
1: சத்தியமா இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: பெரிய மரம்
3: எனக்கு தெரியாதே,
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்சள் கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
4: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: அவளை விடு பூனையம்மா.
4: வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
0: போடு போடு, நல்ல தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
6: கேட்டி கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரை அந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நேர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன தலைவர் இடையிலான முக்கிய சந்திப்பு இந்த வாரம் உலக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. தாய்வான் வர்த்தக போர், செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் மற்றும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் கடல் சந்தி பாதுகாப்பு குறித்து அச்சம் காரணமாக எண்ணெய் விலைகள் உயர்ந்த வண்ணமே இருக்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்திலும் இந்த விவகாரம் முக்கியமாக பேசப்படுகின்றது. இங்கிலாந்தின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் கட்சியின் உள்கட்சி அழுத்தம் அதிகரித்துள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் காரணமாக அவரது தலைமையை சவால் செய்யும் குரல்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் பிரிட்டனின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ச்சி கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தொடர்பான போர் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உக்ரைனிலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். காசா மற்றும் தெற்கு லெபனான் மேற்கு கரை பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய நாடுகள் மனித அபிமான நெருக்கடி மோசமடைந்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொதுமக்களின் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெய்டி நாட்டின் அதிகரித்த வன்முறை மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களால் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு ஹாண்டா வைரஸை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அதன் முக்கிய தகவல்களை எதிர்வரும் வாரங்களில் வெளியிட இருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக உலகெங்கும் பிறந்து வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் உலகத் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வழக்கம். அதேபோல் அமெரிக்க வாழ் தமிழர்களின் முயற்சியின் பேராக மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் மண்ணில் சிறப்பு நினைவேந்தல் மற்றும் மரநடுகை இவற்றுடன் இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நினைவு மையமாக இந்த மரநடுகையுடன் கூடிய அடிக்கல் நாட்டும் நினைவு பதிவும் இடம்பெற இருக்கின்றது. மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு அருகாமையில் இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாள் இலங்கையின் லஞ்ச ஊழல் திணைக்களத்தினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு தொடர்பாக எழுந்திருக்கும் ஊழல் சம்பந்தமாக இவரை அழைத்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க 2026 பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் முதன் முறையாக ஹாஃப் டைம் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழ்பூத்த பாடகிகள் மெடோனா, ஷக்கீரா மற்றும் BTS ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. இது 2026 பிஃபா உலகக்கிண்ணம் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய பிரதேசங்களில் இந்த முறை இடம்பெற இருக்கின்றது. அதில் இந்த ஹாஃப் டைம் ஷோ இந்த முறையில் இருந்து ஆரம்பித்து வைப்பதாக ஃபீஃபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகளாவிய ரீதியிலான செய்தி தொகுப்பு இந்த வாரத்துக்கு. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: பேசிட்டு போற
0: காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பொப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றளிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

முதல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்க்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
2: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்.
2: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலேயே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதைய காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
2: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியானயா.
0: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: மச்சோ,
2: வாங்க மச்சா.
3: உங்களை தான் வாங்க மச்சா.
4: பா பா பா பா.

0: வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து.
1: வறியவர்க்கு கொடுப்பதே உண்மையான கொடை, மற்றவை பயன் நோக்குபவை.
2: What you give to the poor is real charity. Other gifts are investments with returns expected.
0: ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண்ணவர்.
1: சேமித்தும் இழப்போர் கொடுக்கும் இன்பம் அறியாதவர்.
2: When one loses wealth, one also loses the opportunity to experience the joy of giving.
0: இரத்தலின் இன்னாது மண்ட நிரப்பிய தாமே தமியர் உணல்.
1: தாமே தனித்து உண்பது பிச்சை எடுப்பதை விட கொடியது.
2: Wretched is the condition of a beggar. More wretched, though, is the condition of one who closes the door to the hungry and eats alone.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அடியே புள்ள புள்ளா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா
3: விளையாட்டு.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted clay doll.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன். பாடம் வந்திருப்பவர் திவிஷ்.
1: யோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், இனியோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம். நன்றி வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க அடுத்த பாடல் இதோ.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் சொல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் சொல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

வாழ்க்கையே கேத்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம், வாங்க. அடுத்த பாடல் இதோ.

0: இனி அறம் உறங்குமா?
1: வீரன் உறந்தர எம்மையால்

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 7 மணி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கலிபோர்னியாவில் இருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. அன்பை விட சிறந்த அழகு எதுவும் இல்லை, அன்பை விட பெரிய கடவுள் யாரும் இல்லை. இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆர்த்தி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டீ அஸ்ஸி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவன் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன்ட் கலிபோர்னியால இருந்து நான் பேசுறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: தென்னமனானனும் போடினே என்மை தென் வந்த பயிறு கடினே தந்தையான பேச்சினே ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சினே வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல கால புரியும் ரம்பையர் போல எல்லாம் கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு காவேரி

சதனத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகில் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றியாலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னும் புதி நீலே இன்பத்தில் வந்த பயிரக்காதி நீலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினை ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியின் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாய என்ற பாடலை பாடி அசத்தி இருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாயிருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

0: கண்ணும் மலிவாங்கி மாறி செல்வோம், பின் வாங்கும் பேச்சே இல்லை, முன்னோக்கி சென்றே வருவோம், புண்ணுப்பம் என்று அதுவோம், கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய். பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நிசிறி வாவா வெள்ளே
1: படிகட்டப்பூசையா செய்வ.

அன்னைக்கு மண்ணு.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெரு குடும்பமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளுப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மறைத வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: கேட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

தேசமென்றத்தோல் கட்டவும், எங்கள் பாரத தேசமென்றத்தோல் கட்டவும். கொல்லி போதன தனி காலில் மன்னிகள் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய போல் கொள்ளுந்தே நம்முள் வேண்டுவது மேற்கிறேன். செய்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: adesso che mi torco trovo il valore da adesso mi torco trovo un manri.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன? ஐயோ அம்மா, அம்மா! நான் பறக்கறேன், இன்னும் உயரமா பறக்க போறேன். வீட்லயே இருந்திருக்கலாம். அம்மா, அம்மா, காட்டு பூனை, காப்பாத்துங்க! அம்மா, காப்பாத்துங்க! என் வீடு எங்க இருக்கு? இந்த வழியா வரலையே? அம்மா, காப்பாத்துங்க!
2: அச்சச்சோ, ஒரு கிளி குஞ்சி. நீ பயப்படவே வேண்டாம், நாங்க ஒண்ணு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
2: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
3: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
4: பை.
2: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
4: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
2: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
1: பாவம், இது யாரோட கிளி குஞ்சு?
2: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
1: உங்க வீடு எங்க இருக்கு?
4: மரத்துல.
1: எந்த மரத்துல?
4: ஒரு பெரிய மரத்துல.
2: என்ன, ஒரு பெரிய மரமா?
1: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
2: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
4: சரி.

0: அதோ பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி!
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு, இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: எங்க அந்த கிளிக்குஞ்சு?
1: எந்த கிளிக்குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: பெரிய மரம்
3: எனக்கு தெரியாதே,
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
4: இங்கே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
3: அவளை
4: விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளிக்குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
3: கிளிக்குஞ்சி, காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
0: போடு போடு, நல்ல தோப்புக்கரணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
6: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டூஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.

நிகழ்ச்சி பற்றின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றதே சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி என்னை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு பேஸ்ட்ரி. ஈஸியாக நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பேஸ்ட்ரீஸ் வந்து கடைகளில் வாங்க போனால் சரியான விளைவிக்கும். அந்த பேஸ்ட்ரீஸ் வந்து எப்போவுமே சூடாக சாப்பிடக்குள்ள தான் அதில் டேஸ்ட்டுகள் வந்து நல்லா இருக்கும். சில பேஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கோல்டாக சாப்பிட்ற அந்த டார்ட்ஸ் அப்படி இருக்கிற அதுகளெல்லாம் வந்து கொஞ்சம் கோல்டாக சாப்பிட்றது. இந்த சேவரியான பேஸ்ட்ரீஸ் வந்து எப்போவுமே சூடாக சாப்பிடக்குள்ள தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பேஸ்ட்ரியை நாங்கள் நினைக்கிறது செய்கிறது சில சரியான கஷ்டம் என்று சொல்லி. நீங்கள் இப்போ கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஈஸியாகவே நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மாதிரி பேஸ்ட்ரி ஷீட்ஸ் விற்குது. அதை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் ஈஸியாக செய்திடலாம். ஒரு இப்போ எல்லாருமே சின்ன சின்ன குடும்பங்கள் தான். அந்த குடும்பங்களுக்கு போதுமான அளவுக்கு அழக அந்த ஒரு ஷீட் வாங்கினாலே ஒரு பாக்ஸ் வாங்கினாலே தாராளமாக போதும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு டைம் இருக்குமென்று சொன்னால் அந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸை நாங்களே வீட்டில் தயாரித்து நாங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கு ஈஸியாக செய்கிறதத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிறகு ஒரு ரெசிபியில் எப்படி பேஸ்ட்ரி செய்கிறேன்னு பேஸ்ட்ரி டோ செய்கிறன்றதை நான் சொல்லித்தரேன். இது வந்து ஷ்ரிம்ப் க்ரீம் சீஸ் பேஸ்ட்ரி. இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல குக் ஷ்ரிம்ப். அது வந்து நீங்கள் சொட்டே பண்ண ஷ்ரிம்பாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பாயில்டு பண்ணின ஷ்ரிம்பாக இருக்கலாம். அது வந்து ஒரு கப். அந்த ஷ்ரிம்ப் வந்து எப்போவுமே ஒரு மீடியம் சைஸாக வாங்கி கொள்ளுங்க, அப்படி சின்ன சைஸாக வாங்கி கொள்ளுங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரில் போடுற அப்படி என்று சொன்னால் தான் கொஞ்சம் லார்ஜ் ஷ்ரிம்ப் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இப்படியான இதுகளுக்கு வந்து ஸ்மால் வந்து வெரி டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதுக்கு பிறகு ஃபைன் சாப் பண்ணின கார்லிக், ஒரு கார்லிக் பல்ல எடுத்து நல்லா தட்டிட்டு அதை ஃபைன் சாப் சரியான குருணல் குருணலாக வெட்டின அந்த இது வந்து 2 டேபிள்ஸ்பூன். க்ரீம் சீஸ், இப்போ நீங்கள் க்ரீம் சீஸ் வந்து 1/2 கப். ஃபைன் சாப் பண்ணின பார்ஸ்லி லீஃப் வந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி அந்த லீஃபை மட்டும் நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு அந்த தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு அந்த லீஃபை மட்டும் ஃபைன் சாப் பண்ணி கொள்ளுங்க. அது வந்து 2 டேபிள்ஸ்பூன். உப்பு சுவைக்கேற்ப, என்னடா க்ரீம் சீஸ்லேயும் உப்பு இருக்கும், அதால் நீங்கள் வந்து உப்பு பார்த்து போடுங்க. இந்த பேஸ்ட்ரியிலையும் உப்பு இருக்கும். பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். பேஸ்ட்ரி ஷீட் வந்து 1 அந்த பாக்ஸ், 1 பாக்ஸில் 2 ஷீட்ஸ் இருக்கும், அதுதான் தேவை. இப்போ சிலருக்கு வந்து கார்லிக் ட ஸ்மெல் வந்து சிலருக்கு பிடிக்காது. அப்படியான ஆக்கள் வந்து இந்த கார்லிக் ட அமௌண்ட்டை நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். 1 டேபிள்ஸ்பூன் போடலாம். இப்போ எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்கில் தான் இருக்கும். அதை எடுத்து அந்த அதை இந்த செய்கிற நேரம் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கிலேருந்து அதை எடுக்க பண்ணும். இப்போ நாங்கள் அந்த ஃபில்லிங்கை செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு போல் எடுத்து இந்த குக் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே இந்த குக் பண்ணின ஷ்ரிம்ப், அதாவது ரால், அதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கொள்ளுங்க. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வடிவாக வெட்டிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே அதை போலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே நல்லா ஃபைன் பண்ண அந்த சாப் பண்ணின கார்லிக்கை போடுங்க. பார்ஸ்லி லீஃபும் போடுங்க. இந்த க்ரீம் சீஸ் தோவணி இருக்கணும் கொஞ்சம். அந்த தோவணின்னா அந்த கோல்டு கொஞ்சம் ஒரு இதாக ஒரு ஃபோக்கால் நாங்கள் இந்த க்ரீமி பதத்துக்கு வர மாதிரிக்கு அந்த அளவுக்கு வரேன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுருந்தீங்கன்றா தான் அது ஈஸியாக நாங்களுக்கு கம்பைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அது கொஞ்சம் வெளியில் எடுத்து அந்த கொஞ்சம் குளிர் போக வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இந்த மிளகுத்தூளையும் போடுங்க. போட்டுட்டு இதுக்கு ஏர்க்காவது உரைப்பு தேவை மாதிரி இருக்குன்ட்டு சொல்லி சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள நல்லா ஃபைன் பண்ணி சொப் பண்ணின மிளகாய் உண்டு போடலாம். நீங்கள் சின்ன மிளகாய் நல்லா உரைக்கும் கொஞ்சம் உண்டு போட்டாலே அதை நல்லா ஃபைனாக சொப் பண்ணிவிட்டு அதுக்குள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணுங்க. வடிவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வடிவாக மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அதை ஸ்பூன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜுக்குலேருந்து இந்த பேஸ்ட்ரி சீட்ஸை எடுங்க. வெளியில் அதை எடுத்து நீங்கள் கட்டிங் போர்டில் ஒரு கொஞ்சம் போல் மாவை தூவிட்டு அதுக்கு மேலே வச்சு அதை கொஞ்சமாக உருட்டி கொஞ்சம் நீளமாக எடுங்க. அதில் இதுக்கு ஷேப்பை கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணி எடுக்கலாம். ஆக அதுக்காக இழுத்தெல்லாம் செய்ய தேவையில்லை, மேலாலேயே செய்யுங்க. வடிவாக மேலாலேயே உருட்டிட்டு நீங்கள் ஒரு டின்னில் அந்த நீங்கள் வந்து அதை ஒரு டின்னால் பின்பக்கத்தால் நீங்கள் அதை வெட்டலாம், ரவுண்டாக வெட்டலாம், அல்லாட்டி நீங்கள் ஸ்கொயராக வெட்டலாம், உங்களுக்கு எந்த ரெக்டாங்கிளாக வெட்டலாம், உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வெட்டி கொள்ளலாம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து ஸ்கொயர், அதை எடுத்து அதை முக்கோணமாக்கி செய்கிறதுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிட்டு அந்த மஃபின் ட்ரேக்கில் இன்சர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸை நிரப்பலாம். இப்போ நீங்கள் முக்கோணமாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்கொயரை எடுத்துட்டு ஒரு சைடில் கோர்னரில் மட்டும் ஒரு சைட் அந்த கோர்னராக மூடக்கூடிய மாதிரியாக பார்த்து இந்த சென்டரில் நீங்கள் ஃபில்லிங்காக வைங்க. ஒரு ஸ்பூனால் வடிவாக எடுத்து நல்லா நீட்டாக வைங்கன்னு அந்த ஃப்ரிட்ஜுக்கில் வச்சோடனே அது கொஞ்சம் திக்காகும். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. வச்சுட்டு மெதுவாக அதை மூடி இந்த முக்கோணமாக மூடிட்டு நீங்கள் கையால் சும்மா ஸ்லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது நிற்கும். அதுக்கு பிறகு முள்ளுக்கரண்டி எடுத்து அதுக்கு பல்லு பல்லு மாதிரி அப்படியே நீங்கள் அமர்த்தி போட்டு மேலே நல்ல கூர்க்கத்தியாக நல்ல ஷார்ப்பான கத்தியாக எடுத்து மெதுவாக அந்த முக்கோணங்களில் சும்மா சாதுவாக அங்கே ஒரு கீறி இங்கே ஒரு கீரை கீறி விடுங்க. கீறிட்டு இதை ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட்ஸ் போட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த பேப்பரை போட்டுட்டு தான் நீங்கள் இதை அதை வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதை போட்டுட்டு அதில் வடிவாக அடுக்கி விடுங்க. அடுக்கினா பிறகு நீங்கள் ஒரு முட்டை எடுத்து அதை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே சாதுவாக ப்ரஷ் பண்ணி விடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனை 350 degrees வச்சு நீங்கள் ஒரு 21 minutes வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல கிறிஸ்பியான பேஸ்ட்ரி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இது நல்ல சேவரியாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். அதை சாப்பிட சொல்லும். ஒரு நல்ல டீ போட்டுட்டு ஃபேமிலியாக இருந்து இங்கே வடிவாக சாப்பிட்லாம். இப்போ நீ அவுட்டோரில் நீங்கள் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துட்டது. அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வழியில் பெட்டியோவில் போயிருந்து எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து ஒரு டைமில் இருக்கிற டைமில் இதை செய்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதை ஒரு கேளியாகவே நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அந்த டைம் வர நேரம் நீங்கள் தூக்கி அவனுக்குள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அப்போல்லாம் ஒரு சூப்பராக இருக்கும், பழதாகாது, அந்த மாதிரி இருக்கும். அதை சுட சுட சாப்பிடக்கல நல்லா கிறிஸ்பாக நல்ல ஃப்ளேக்கியாக நல்ல வடிவாக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை எங்களோட வானிலைக்கு தாங்கும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இட பெற்றுக்கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் ஷ்ரிம்ப் பேஸ்ட்ரி செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானிலையுடன் நியூயோர்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச். இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இது கல்லாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா அது, வியூ சரியில்லையே ஹோட்டல்ல. இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஓகே. டக்கிலோ
1: இல்லங்க.
0: இல்ல
1: இல்ல.
0: ஸ்பிரிங் ரோல்
1: இல்லங்க.
0: இல்ல. கபாப்
1: கபாப்
0: இல்லங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லங்கற. சரி போண்ட, என்ன இருக்கு?
1: இட்லி வடை தோசை.
0: எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னு அதை எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

நேர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன தலைவர் இடையிலான முக்கிய சந்திப்பு இந்த வாரம் உலக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. தாய்வான் வர்த்தக போர், செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் மற்றும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் கடல் சந்தி பாதுகாப்பு குறித்து அச்சம் காரணமாக எண்ணெய் விலைகள் உயர்ந்த வண்ணமே இருக்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்திலும் இந்த விவகாரம் முக்கியமாக பேசப்படுகின்றது. இங்கிலாந்தின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் கட்சியின் உள்கட்சி அழுத்தம் அதிகரித்துள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் காரணமாக அவரது தலைமையை சவால் செய்யும் குரல்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் பிரிட்டனின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ச்சி கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தொடர்பான போர் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனிலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். காசா மற்றும் தெற்கு லெபனான் மேற்கு கரை பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான நெருக்கடி மோசமடைந்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொதுமக்களின் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெய்டி நாட்டின் அதிகரித்த வன்முறை மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களால் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு ஹாண்டா வைரஸை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அதன் முக்கிய தகவல்களை எதிர்வரும் வாரங்களில் வெளியிட இருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக உலகெங்கும் பிறந்து வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் உலகத் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வழக்கம். அதேபோல் அமெரிக்க வாழ் தமிழர்களின் முயற்சியின் பேராக மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் மண்ணில் சிறப்பு நினைவேந்தல் மற்றும் மரநடுகை இவற்றுடன் இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நினைவு மையமாக இந்த மரநடுகையுடன் கூடிய அடிக்கல் நாட்டும் நினைவு பதிவும் இடம்பெற இருக்கின்றது. மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு அருகாமையில் இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றையினால் இலங்கையின் லஞ்ச ஊழல் திணைக்களத்தினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு தொடர்பாக எழுந்திருக்கும் ஊழல் சம்பந்தமாக இவரை அழைத்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க 2026 பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் முதன் முறையாக ஹாஃப் டைம் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழ்பூத்த பாடகிகள் மெடோனா, ஷக்கீரா மற்றும் BTS ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. இது 2026 பிஃபா உலகக்கிண்ணம் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய பிரதேசங்களில் இந்த முறை இடம்பெற இருக்கின்றது. அதில் இந்த ஹாஃப் டைம் ஷோ இந்த முறையில் இருந்து ஆரம்பித்து வைப்பதாக ஃபீஃபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகளாவிய ரீதியிலான செய்தி தொகுப்பு. இந்த வாரத்துக்கு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

0: சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே.
1: இட்லி நானு போடா, பிக்காளி பழ போடா, போ. இட்லி வேணுமா? இட்லி
2: வேணுங்கிறேன்
1: டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம்.
0: தெய்வமே, என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல, வாங்கனே போவோம்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ, இப்போது வந்தாயோ, சொல்ல.

0: ஹலோ.
1: என்ன சொல்லுங்க?